ஆகாஷ்வாணி கொல்கத்தா பொன்சாய மொடகல் துறை கேட்டுட துறை மீட்டரியா கீதாஞ்சலி உச்சன் தல்மாக்கன் எஹோபென சிங்கர் பேராரியா சாந்தாடி ஆக்கடா. சிங்கர் பேராரியா சாந்தாடி ஆக்கடா ரெதுப்பே ஆஞ்சுமா மாலதி டுடு ஆர் சாந்தன் குவா தோங் செரிங் செரிங் ரெதுமினா கினா மாலதி டுடு ஆர் ருப்பு சொரேன்.